வரியோ ஒழுநபட்டை இனஹென்னே அப்பே சேரம் மல்குமரியோ ஒழுநபட்டை இனஹென்னே கல்வல ஐதிய அப்பிட்டை ஹரிணம் தவதன் நத்தவதே அமாய் மேமலு குஞ்சு ஒயாய் மிதுரான் மேமு

ஹலோ ஹலோ, அது ஹலோ ஹலோ சத்யான் தியேட்டர். ஒண்ணு மங் தனியா வெளில இன்னும் கட்டி ஹோயனவனாங் கோ தரங்காக்கி கோமி திவ்யனாங்கி பாபா. ஏதென்னட்டு அது பொடி நிவாடுவாக் துண்ணா கமக் நேன் இனிது ஏ வெனுவட்டு ஒன்று அது ஃபாதர்ஸ் டேக்கு தவசே மங்க வில்ல இன்னும் ஒயாட்டு லசன சிந்து குடாரியாக கரகினு மம்ம இத்திங் ஒயா ஆதரேமுக்கரன பிய பியவருங்கே தினே வெனுவெங் எதின பியகுண கீத வகேம ஒயா ஆசுமுக்கரன ட்ரெண்டி ஒயாக்கி பிளேலிஸ்டுக்கே வாக்கி பர்சனல் பிளேலிஸ்டுக்கே தியனு ஒயாகி அதுவ திரும்ப தரணி சிந்துட்டு கரகின தமை அவில தியன் பர்சனல் ஃபேவரிட்ஸ் தியனோனா ஒயாட்டு புலம் மே பத்திரி கோல் எக்காக தில கியான் சிந்து வித்ராக் நெமே ஒயாகி நம கம எக்க சிந்து வெனாமாய் சிந்து ஒயாட்டு எச்சரட்டு ஃபேவரட் பர்சனலி இச்சரட்டும் தானே ஹேத்துவாத் மட்டு கியான் ஓனே ஹானி நிவாடு பாடுவேன்னைக்கு அப்படி தானே மெஹம கதாபாக்கரகி நீமும் ஏவாகே மத கதாபாக்கரானிக்கு ஹோம நம்பர்ஸ் மதக்கிறான் உடனே பிந்துவா எக்காய் எக்காய் தெக்காய் பனஸ் பாய் திஸ்துனாய் ஹட்ட துணட்டு ஆக்கியான் லியாகான் பிந்துவா எக்காய் எக்காய் தெக்காய் பனஸ் பாய் திஸ்துனாய் ஹட்ட துணட்டு கால் எக்கா கான் ஹோட்லைன் கேங் ஏமாத் நத்தங் ஒன்று மகி வாட்ஸ்அப்புக்கு தீனும் பிந்துவை ஹத்ஸி குலாய் அனுப்பாய் அனுப்பாய் அனுப்பா ஒயா மேவன கூட தன்னோ ஐத்தி வாட்ஸ்அப் நம்பிக்கை நந்தே ஹரி ஹரி மின்ன கட்டே குட் மார்னிங் குட் மார்னிங் கீழே திகிடும் திகிடும் திகிடும் மெசேஜ் தானோ குட் மார்னிங் குட் மார்னிங் ஹமோட்டும் மங் குட் மார்னிங் கியலா அப்பே லோகேம இன்ன சுஹாசக் தேவரன் வெனுவேன் சுந்தர கீத கேப்பாக் ஒயாட்ட அஹான தீல தமிழ் மீ ப்ரோக்ராமுக்கு பட்டாங்க அருகின் இன்னி ஹரிது அஹான பரவுனானாங் ஆய ரிக்வெஸ்டுக்காக கிறான் அனே இந்து தாத்தல எனக்கு எப்படிக்கு அஹோனே நே ஒன்னு ஈகாவ் பயத் கியான்னு கேள் எஹம கியூவோ தித்ராக் மக் கியனோ ஹான நத்தங் நான் கியானே நே ஐதி ரிக்வெஸ்டுக்கே பரபத்தல கமானுவ தமை ரியாக்ஷன் ஹானே ஹரி தென் அது மாம ஒயாட்டு பொடி தான் கேன்னாங்க ஹரிது ஒயாகே தாத்தா எம்னா தான் ஒயாகே அப்பாச்சி வேணுவி கெதிரி இந்தாங் ஏ ஆசம ஜாத்திய கேம வர்க்கியாக முனோஹாரி ஒயா ஹதான் ஏமாத் நத்தாங் ஒயாட்டு இத்தனை நம் பூஞ்சி கிஃப்ட் எக்கா கருகான்னு நீது சாமானிங் அம்பலானங் கிஃப்ட் பலாபுரத்து வேணுவா மதர்ஸ் டே கட்டு ஹேமா நத்தாங் யாகி பர்த்டே கட்டு தாத்தில் கிஃப்ட் பலாபுரத்து வேணும் ஹரி அடு இனி ஏல கிறான்னே எயால ஹம்புக்கிறனு கியேங் கியேங் ஹரி அம்மாட்டு தூவட்டு புத்தாட்டு பவுலி ஹெமோட்டமு புஞ்சி மாறுதியாக் ஹரி ஹெமோட்டமு ஒன்று கினால தினேக்கு தம்மா தாத்தாக குவாகியும் ஏக்கு தம்மா ஏகி சத்துட்டு இத்தின் தாத்தலாட்டு அப்பச்சிலாட்டு ஏ சத்துட்டு அது தென்ன தமாய் ஒன்று அப்பிட்டு மே தவச வெங்கர்ல தேன் ஹெமதாம தேகி தென்னு பேனி அப்படியே ஹெமதாம் அப்பிட்டு ஆதரே தென்னு புலம் அனி தவஸ் துன்சிய ஹட்ட பஹிங் தவஸ் துன்சிய ஹட்ட ஹத்திரக்கம் ஆதரே தீல அது வித்தராக தேகாக தீல ரசம் ரச கேம வேலை கேட்டு அதில் தினம் அதான் எமக்கு மாத் சாத்துட்டிங் ஒயாத் சாத்துட்டிங் தாத்தா சாத்துட்டேன் ஏமாந்தாத்தாங்க அப்பாச்சி சாத்துட்டேன் குடாக்காய் தாத்தா கேனும் அப்பாச்சி கேனும் திம்மம் வச்சன தேக்கம் பாவிச்சுக்கிறான் நாக்கும் அப்பே தாகி நின்னவா மகழ கமிங் ஒன்று துலானி மேவெனக்குட்டு மெசேஜ் காக்னால தேனும் சுப தவசாக் வேவா இந்து கேலா துலானி ஒயாவாய் ஒன்று ஒயாகே அப்பாச்சி தாகி நின்னோன்னா ஏமாந்தாத்தாங்க அப்பாச்சிலாகே சக்தி தேன்னே கேயாக் எத்தொலி வித்தராக் நிமேக்கு மே முழு விஸ்வேம் ரந்தா பவத்தின் ஹரி சுந்தர் எனர்ஜி காக் ஃப்ரீக்வன்சி காக் சங்கியாத்தியாக் ஏனிசா குஹே ஹிட்டியாத் மே விழாவாக ஹிட்டியாத் நேத்தி உணர் அப்பச்சிலாக என்ன கதா கண்ணுக்கிட்ட ஏ ஆதரே ஆலட்டு குஹே இதங் ஹரி தரணோ கிள மட்டு விஸ்வாச ஏனிசா ஒன்று ஆதரிங் சுகசக்தியவர் ஒன்று மதாக் கரணும் இவகையும் மட்டு மெசேஜ் கரணும் ஹெமோகியம் தாத்தலா ஜீவத்தும் அதர் இன்னும் நாங்க நிதுக் நிரோகி சுவயம் பிரார்த்தனா கரணும் ஏவாகியம் சத்துட்டி ஒய கல் கரல் ஹங்குகின தின ஆதரே பொண்டு பொட்டாடி அப்படி தினவானே ஏ ஆதரேட்டு பெறலா சிய தாஸ் குணேக்கிங் ஆதரே ஹொந்தட்டும் தனென்ன பிரிமி பப்போ பிறன்ன லவென்ன கேல அவருது புறாவட்டம் மேம வேன்னு கேல மம் பிரார்த்தனா கரணும் ஒயாத்தையும் பிரார்த்தனா கரான் அது பேவருன்கே தினே நிசாம் இதிங் ஹாரி ஒன்று கம்பலிங் பிரியதர்ஷன் நீ வைக்கத்து குழகான்னவா அப்பாச்சி வெண்வேங்க ஆந்தரையாய சிந்து இல்லைனோ மகி தண்ணி சிந்துவா போய் உதய துண்ணா கமக்னே ஒன்று புலுவான் நாங் மட்ட பினி வெற்றி மல் பிப்பினா மகாபலவே சிந்துவ தென்னமும் ட்ரை காக் தென்னாம் பபோ பபோ தால தேனவோ ஹரேம லசன நிசந்தசாக் மங்கைக்கு கியவலாம இகாவ சிந்துவட்டே அண்ணாங்க ஹரினி சுபோ தேசனா கொயாட்ட அது தாத்தலாகி தவசனே ஒன்று மம்ம லியனவோ மகே தாத்தட்ட மெஹமதையாக் மகே லோக்கே ராஜ்யுருவோ தமை தாத்தா இத்திங் மகே தாத்த வேணுவேங் மம குடாக் தேவால் கரலன் எத்து ஏத்தி மங் வெனுவின் யா குடாக் தேவால் கரா அத்தட்டு மே கழுப்புவா கியான் பரி தர மங் வெனுவின் உப்பன் சிஹின கெத்தராம் திபு நித ஒய ஹதே இட்டு நொவனு பத்தும் சுன்னு பலா பொழுத்து கெத்தராம் திபு நத ஒய ஹதவத்தே ஹதவத்தே கம்புரும்
තනතී ඉන්නේ මගේ අප්පච්චි ඩුබයි. මතු භවෙත් හෝ නැවතත් ඉපිද ඔබේම දියණිය වී ඉටු කරන්නම් මා ඔබ වෙනුවෙන් ඔබේ සිහින. මීට පබෝ ඔන්න පබෝ ඔයාගේ ලස්සන නිසඳස මම කියෙව්වා කියෙව්වා තාල නම් හරිද දන්නේ නැහැ. ඔයාගේ ඔයාගේ හිතේ ඔයාගේ පපුවට දැනිච්ච තාලෙට නම් කියවෙන්නේ නැතුව ඇති. හැබැයි ඉතින් ඒ වසන ටික හරිම ටචි හරිම දැනුණ පපුවට හරිද. මට මගේ අප්පච්චි ගැනත් දෙයක් කියන්න ඕන. නාවල පිටියෙන් අපිට මැසේජ් එකක් එන්නේ කමනි මම හිතන්නේ. මගේ අප්පච්චි ගැන කියනවා නම් මට එකම ගුටියක්වත් මේ වෙද්දියා දීලා නැහැ. තරම් මට ආදරේ. එයා ඒ තරම් හරිම හොඳ මිනිස්සෙක්. හැමෝටම වෙදකම් කළා ගමේ. හැබැයි කාගෙන්වත් සල්ලි ගත්තේ නැහැ. හරිම සතුටින් මිනිස්සුන්ට උදව් කළා. ඉතින් එයා දැන් අපි ගාව නැහැ. හැබැයි එයා හොඳ තැනක ඉපදිලා අපිව බලන් ඉන්නවා කියලා මම දන්නවා. එයා වෙනුවෙන් ලස්සන සින්දුවක් දෙන්න. හරි, එහෙනම් කමනි අක්කා ඔයාටත් මම ඔන්න ලස්සන සින්දුවක් වෙන් කරලා තියෙනවා. ඊගාව සින්දුව පියවරුන්ට ආදරය කරන, පියවරුන්ගෙන් ආදරය ලබන, පියවරුන්ගේ ආදරය සදාකල් විශ්වයේ පවතීවා කියලා හිතන හැම ආත්මයක්ම වෙනුවෙන්.

சார் அவர்களே, தப்பா இருக்கக்கூடாது, பாட்டு எடுத்துடணும்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. பட் எனிவே, இட் இஸ் த கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் அமெரிக்கா டு த நேஷன் டு த இந்தியா டு த அண்டர்கிரவுண்ட் டு த வாட்டர். ஐ வுட் லைக் டு டெல் திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் சாங்.